0: ஃபுல்லாக தாசிலும் கஸ்கடானதி மாவட்டி மாவட்டி ஃபுல்லாக ஃபம்பர் பாயானதின் கம்பூர் கம்பூர் தூளுக்கு இனி நீ பானதின் பாரு வாரி சம்பாஸ்கோ தான் கேட்டான்
1: மசக்கம்பாய் லாய்க்கே நீ தீ பண்டார் பொடுவாரே.